0: dengarkan sekarang Tinggi Boy oleh Aaron Boy. Juara lagu terbaik anugerah lagu indie 2021.
1: Rakita 107.9.
2: Kita dah datang ke final authority lah. You jangan ingat saya takut biarang. You pun saya takut.
3: விடியாதே இருளில்லன்று அமையாதே ஒளியை கண்டு இசைமேலே வரியை கொள்ள இருப்பிடமே சொல்லியாய் கொண்டு ஆங்கார கவிதை செய்ய அரசன் தலை நின்றான்.

பிடியாத இருளில் அன்று அமையாத ஒளியைக் கண்டு இசைமேலே வரியை கொள்ள இருப்பிடமே சொல்லியாய் கொண்டு ஆங்கார கவிதை செய்ய அரசன் தலை நின்றான் நின்று